ஸ்கூடெண்ட் விசா, பேரண்ட் விசா, ஜஸ்ட் ஸ்டூடெண்ட் விசா தோ PR தக் ஹர் இமிகிரேஷன் ப்ராசஸ் லே எக்ஸ்பர்ட் கைடன்ஸ் ஆஜ் ஹி பரோசே நால் சம்பர்க் கரோ. ஐ எம் அட்வைசர். கால் 02-9063-1618. ஹுன் பேராமேட்டா சிட்னி அதே நியூ டெல்லி விச் வி. ஐ எம் அட்வைசர்.

ஆஸ்திரேலியா வித் இமிகிரேஷன் தான் மசலா. நான் ஜாவோ இதர் உதர் சித்தே ஆவுத் ஐ எம் அட்வைசர். அப்படி மா போலி வித் சம்ஜன் துஹாட்டி லோடனு நாளை வரையா தோ ஸ்கில் விசா 186 189 190 482 491 ஸ்கில் அசஸ்மெண்ட்.

0: ஆஸ்திரேலியா வித் இமிகிரேஷன் தான் மசலா. நான் ஜாவோ இதர் உதர் சித்தே ஆவுட் ஐ எம் அட்வைசர். அப்படி மா போலி வித் சம்ஜன் துஹாட்டி லோடனு நாளை வரையாந்தோ ஸ்கில் விசா 186 189 190 482 491. ஸ்கில் அசஸ்மெண்ட் பார்ட்னர் விசா பேரண்ட் விசா ஜா ஸ்டூடெண்ட் விசா தோ பி ஆர் தக் ஹர் இமிகிரேஷன் ப்ராசஸ் லி எக்ஸ்பர்ட் கைடன்ஸ். ஆஜ் ஹி பரோசே நாள் சம்பர்க் கரோ ஐ எம் அட்வைசர். கால் 02 9063 1618. ஹுன் பேராமேட்டா சிட்னி அதே நியூ டெல்லி விச் வி ஐ எம் அட்வைசர்.
1: யார் தூ இத்தே இனி சேத்தி ஆக்கி பக்கா வி ஹோ கயா கி ஜுகாட் லாயா ஹை?
2: ஜுகாட் நஹி, ஏ ஹை 8 சாலாம் தோ வி வட்டா தஜுர்பா பன்சல் இமிகிரேஷன் தா, ஜினா நே வதியா கோர்ஸ் விச் அட்மிஷன் கராயி அதே ஃபிர் மெனு பிஆர் தி ராவி விகாயி. ஏன்னா ஹி நஹி, ஏ ஸ்டூடென்ட் விசா, ஏஏடி அப்பீல்ஸ், ஸ்கில்ட் விசாஸ், பிஆர், யுஎஸ் விசிட்டர் விசா அதே ஹோர் வி கை மைக்ரேஷன் சர்வீசஸ் ப்ரொவைட் கர்தே நே.
1: நம்பர் தா தே பன்சல் இமிகிரேஷன் வாலியா தா.
2: ஹாஞ்சி, அப்பாயின்ட்மென்ட் புக் கர்வோன் லை கால் கரோ 0406 660 960 தே யா ஃபிர் விசிட் கரோ பன்சல் இமிகிரேஷன் .com.au.